0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: அரங்கம் எமது ஆர்.எம்.3 வானொலியின் பிரியமான இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம். காலை 7 மணி ஆகிறது. 91.6, 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் அன்றாடம் காலையில் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி.
2: தேனிசை அரங்கம் காலைதோறும்
3: 7 மணி முதல் 8 மணி வரை

செவ்வாய்க்கிழமையின்றைக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நம் மாதத்தின் ஆவணி மாதத்தின் 8ஆம் நாள் இன்று உங்கள் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்

இப்புதிய விதிகளை நேர்மறையான எண்ணங்களோடும் புதிய நம்பிக்கையோடும் தொடங்குங்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்று மகிழ்ச்சி மலரட்டும். இதோ வரும் சக்தியை போற்றும் பக்திமிகும் ஒரு பாடல்.

எல்லா வளமும் பெற்று முருகப்பெருமானின் அருளுடன் அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் நினைவூட்டும் முருகப்பெருமானை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடலை உங்களுக்காகவே உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்

வாழ்க தமிழ் வளர்க்க குரல் நெறி அறத்துப்பால் இன்றைய குரல் அன்புடைமை லவிங் கைண்ட்னஸ் அன்பில்லால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு பொருள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையே கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வார் என்பதை இதன் பொருளாக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்பு தட் இஸ் தோஸ் ஹூ ஆர் டிஸ்டிடியூட் ஆஃப் லவ் அப்ரோப்ரியேட் ஆல் தே ஹாவ் டு தெம் செல்ஸ் பட் தோஸ் ஹூ பொசஸ் லவ் கான்சிடர் ஈவன் தேர் பான்ஸ் belong to others.

உங்கள் டெனிஸ் அரங்கம் நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக 8 மணி வரை துள்ளி வரும் சில டெனிஸை பாடல்களே உங்களுக்காகவே. இதோ வரும் நினைவில் நிற்கும் ஒரு பாடல், பல்லாண்டு வாழ்க படத்து பாடலாகும்.

வணக்கம். மீண்டும் ஒரு பாடலை உங்களுக்காக வழங்குவோம். காலை நேரத்தில் வெயிலை போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கட்டும்.

சிறப்பாக இந்த பாடலை நிக்குலி போர்வி உளிருந்து அம்மா தேவி அப்பாசாமி கணவன் தர்மா மற்றும் தான்வியா சோனம் அம்மாமார் அப்பா மற்றும் அப்பாசாமி குடும்பத்தார் பிள்ளை குடும்பத்தார் மருதே குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் பாடல்.

சிறப்பாக இந்த பாடலே லிஸ்கலியே உளிருந்து திரு ராஜு மற்றும் குமிலா ஜெசினி நாய்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் விரும்பி கேட்டிருக்கும் இந்த பாடலை அன்புடன் அளிக்கின்றோம்.

0: எமது வானொலி நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:27 மணித்துளிகள் ஆகிறது. உங்கள் விருப்பமான டென்னிஸ் அரங்கம் நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: Continuous music.

அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்போர் ரவியாஜமாப்பா ஒளிர்ந்து அம்மா மனுன் பேரன்மார்கள் சோமசேகரன் சோழன் பேட்டிமா செந்தாமரை மகன் சஞ்சீவன் ஜெசன் மருமகள் செந்தி கிசிலா சகோதரர்மார்கள் சகோதரிமார்கள் வசந்தா ரூபி மற்றும் தமிழவையார் சங்கத்தார்கள் உறுப்பினர்கள் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் அடுத்த வரும் பாடலை ஓக்குள்ளே உளிர்ந்து அக்கா வனிதா ராமன் கணவன் காசன் மகள்மார்கள் நிதி யுதி குயில் பேரன் வேத் அவ்வா மருமகன் வினோத் செந்திரன் மற்றும் அன்புள்ள அம்மா அமிர்தவலி பொன்னன் மற்றும் ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் மூக்காவுளிருந்து அக்கா நீளம் அமாசே கணவன் கோவிந்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் அருமை பெருமை கூறும் ஒரு பாடல் காத்திருப்பேன் உண்டன் வாசலில் கேட்டவரெல்லாம் பாடலாம் படுத்து பாடலாகும் எவ்வளவோ உயர்ந்தவன் என்பது பிறப்பிலோ படிப்பிலோ பணத்திலோ அறிவிலோ புகழ்ச்சியிலோ இல்லை இவற்றை எப்படி மதிக்கின்றாயின் பதில் தான் உள்ளது வளமுடன் நலமுடன் நட்புடன் சிறப்புடன் இனிது வாழ

என் மகள் மா சவிஷ்ணா லவிஷா கேவின் மருமகன் கேவின் சத்யம் பேட்டிமார் ஸ்ரீயா குட்டி மகள் சைனா அம்மாவினி தம்பிமார் தங்கைமார் மெய்துனிமார் மெய்துனன் கஞ்சமலை குடும்பத்தார் பிள்ளை செங்கன் குடும்பத்தார் ஆகிய

இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 25ஆம் தேதி இன்றைக்கு ஒரு சிறந்த நாள். நமது RM3 வானொலியின் மற்றும் RM2 வானொலியின் முதலாம் ஆண்டு நினைவு நாள். என் சார்பிலும் தொழில் நண்பர்கள் சார்பிலும் எமது இனிய வாழ்த்துக்கள். இந்த காலை ஜெபம் உங்கள் பாதைகளை செவ்வையாக்கும், வழிகளெல்லாம் உங்களை காக்கும்.

சில நேயர்களின் விருப்பப்படி நாம் இறங்கும் பாடல் லகவேந்திரக்வா அம்மா சிமி கணவன் சண்முகம் மகன் மெவின் மருமகள் விலாசா மற்றும் ரமசுபு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் பாடல் இதே பாட்டி சரோஜ் குழு முகம் கமலாசன் அழகன் மீனு இஸ்மாயில்

0: அடுத்து வரும் பாடலை பிரான்ஸ் வெளிநாட்டில் வசித்து வரும் திரு தங்கவேல் திருமதி வினோத முனிசாமி அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு மகா தங்கை ஹரி நல்லிதா அன்சினி சயனா மற்றும் முனிசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் ஆடவன் முனிசாமி பிறந்த நாள் விழாவுக்காக சோடியன் கேஎன் ஹரி நல்லிதா அன்சினி சயனா மற்றும் காம்பன் குடும்பத்தார் முனிசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பிளாக் ஊழிலிருந்து ஆடவன் அபிகது பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா ருவி காலச்சின்ற அப்பா வீரா தாத்தா ராஜன் அம்மாய் பீம் தங்கை மன தம்பி ஜோதியன் மற்றும் அபிகது குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாடலை திருமதி சுன்றோம் பட்டன் குடும்பத்தார் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு சரோஜினி தங்கச்சி வதி மற்றும் உமா கங்காது பழனி குடும்பத்தார் வதி கோசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.
1: தவிக்கும் மகராதே
0: அடுத்து வரும் பாடலே புண்டோ அம்லெட் ஊழிருந்து லோகேஸ்வரி முட்டியன் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா சிவானி அப்பா கோவிலன் தாத்தா காசன் கோவாலன் செந்தில் ஈஸ்வன் செல்வரசி மற்றும் முட்டியன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பாப்புலே மூஸ் உளிருந்து கவியரசி பழனி பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா யஷினி அண்ணன் அழகேசன் அப்பா வனிசன் தாத்தா நாதன் அப்பா ரூபி மற்றும் பழனி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் இவ்வாட்டு இன்னும் ஒரு வாட்டு பாடல் நலம் வாழ என்னாலும் என் வாட்டுக்கள் தமிழ் கோரும் பண்பாடும் என் வார்த்தைகள்

சிறப்பாக இந்த பாடலை அலிமையா வாக்குவாவில் இருந்து அனைமுகம் மனைவி விமலா, மகள் மார்பூமணி அரசிமா, மருமகன் செந்தி, அக்கா மளிகை, மாதவன், விலாசினி, கவிஞன் மற்றும் குமாரேவன் குடும்பத்தார், மூட்டி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

நிகழ்ச்சியில் வரும் இறுதி பாடல் இது. சிறப்பாக விரும்பி கேட்போர் ஒலிவுட் உளிருந்து ஜேவி கங்கம், அப்பா பதன், சகோதரி ஷேலா மற்றும் கங்கம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் அன்புடன் வழங்கும் இந்த பாடல். அன்பு இருக்கும் இடத்தில் வாழ்க்கை இருக்கிறது. Where there is love, there is life. நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய தினிசை அரங்கம் நிகழ்ச்சி ஜொலியாக பாடலுடன் நிறைவு பெறும். உங்கள் அடுத்த நிகழ்ச்சி சரியாக எமது மொரிஷஸ் வானொலியில் சரியாக பிற்பகல் 1 மணிக்கு எமது அடுத்த ஒளிபரப்பில். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுந்தவர் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி அஜய் அரசி நேர்களே. Wishing you all a wonderful day ahead. Stay safe, take care. And please keep always smiling. Wishing you all the best. Nandri, manakam niyargale.

0: ஆஷா பத்கம்மா பத்கம்மா
1: எங்கன்னா எங்கன்னா
0: பத்கம்மா பத்கம்மா
2: பத்கம்மா